தூத்தூபனை பூத்தக்கி போன் நேங்காங்கு பப்பிராயன் இசே உன்னோ முரா காபி லாயா ஓரா காங்கு காங்கு ஊரி பெங்க நீதா காலி ரத்தக் பூசி சப்பத்தன் நிப்போன் நூ கேப்பர் வன் போட்டோ மாத்தி ரூபோ ரூபோ காட்சியிலாக்கன் மஹன்யோ.